0: கடசும் நம்ம ராசா எந்த குதிரைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய
1: ഇനി ഓരോ നിമിഷവും പാട്ടുകൾ കൊണ്ട് ധന്യമാവട്ടെ. കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു അഹല്യ FM 90.4.

ஜம் தஞ்சி தக்கி டிதா திதா ஜனு தஜி ஜம் தக்க தீம் தக்கி டக்கிடர் கதீம் த ஜடக்கு தீம் த தஜி தீம் த திமி தீம் தத்தி தரகிடந்தா தத்தி தரகிடந்தா தத்தி தரகிடந்தா கிடதக ஜே கிடதக நம் கிடதக தம் கிடதக தீம் தக்கிடதக ஜே கிடதக நம் கிடதக தம் கிடதக தீம் தக்கிடதக ஜே கிடதக நம் கிடதக தம் கிடதக தீம்.